என் மனது இனி தலைநோட்டி அதிவோட் நியாசிரியாதி ஆசிரியர் குருதர் நிவாஜி ஆபிதாஜிருத்தம் கிருதாசுச்சே பாசாஜி மகாராஜ் ஜினா ஜினா பாய் பவுலோ சுவதாஜி சுதருசுச்சே பாசாஜி மகாராஜ் சப்னா தில கிளவுனி சடதி கலா பக்சம் குரு நானக் நாம் சடதி கலா தேரே பஹானே சர்வதா.